0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Dubai.
1: அத்திரமடக்குத கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: to you by
1: அத்திரமணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788 0304

0: brought to you by
1: அத்தர்மணக்குத கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ரமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மதர்கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: brought to you by
1: அத்திரமணக்கின் கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: Brought to you by அத்திரமணக்கு தக்கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் வாழ்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498 and
1: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இந்தியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடருந்து விளிக்கு 7788-0304

0: to you by
1: அத்தர்மணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ரமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788 0304

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡിയാൻകോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡിയാൻകോ ബൾവ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் மை டியர் மக்களே. ஃபைனலி வீக்கெண்ட் வந்தாச்சு. ஒரு பக்கம் ஒர்க் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் சம்மர் வெயில், மண்டையை பொழந்து ரவுண்டு கட்டி அடிக்கிற வாழ்க்கையில வீக்கெண்ட் ஒன்று தான் நமக்கு நிம்மதியான ஒரு லைஃப். ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பக்கா தமிழ் வீக்கெண்ட் ஷோ ஃபில்டர் காஃபியில் நான் உங்கள் ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.
3: வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
2: வணக்கம் மூலம் நம்ம ஷோல இன்னைக்கும் பல காலிவுட் சினிமா அப்டேட் அண்ட் சூப்பர் ஹிட் சாங்ஸும் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. வெயிட் பண்ணுங்க, அடுத்த 3 மணி நேரம் உங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கா நான் இருக்க போறேன். வணக்கமா நம்ம ஷோவை ஒரு கருத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனால இன்னைக்கும் ஒரு கருத்து காத்திருக்கு. அதாவது நம்ம மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, காந்திஜி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தி ஃபியூச்சர் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டூ டுடே. அதாவது இன்னைக்கு நீ என்ன பண்றியோ அதை பொறுத்தான் ஃபியூச்சர் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுமா. இதான் லைஃபுங்க. நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம சொல்றதை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்க லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்குமா. சோ மக்களே, நம்ம ஷோவோட ஓபனிங் பேட்ஸ்மேனா அனிருத் வர போறாரு. அனிருத் மியூசிக்ல டார்லிங் டம்பக் ஃப்ரம் மான் கராத்தே கேட்க போறோம். பாட்டை கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை பேசலாம். ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஆன்லி ஆன் ரேடியோ சுனோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ஃபில்டர் காஃபி 50 crore சினிமாவில் ஒரு படம் வந்து 50 crore கலெக்ஷன் பண்ணுதுன்னா அது ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோவா இல்லாத படம்னா டெஃபினெட்லி நம்ம ஷோவில் கண்டிப்பாக பேசியாகணும். எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. வீக்கெண்ட் ஈவினிங்கில் உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட், கொஞ்சம் சினிமான்னு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரே ஷோ நம்ம பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபி தான். நான் உங்கள் ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம், எல்லாரும் கொண்டாடுற ஒரே திரைப்படம் மண்டாடி. மண்டாடி படத்தில் சூரி சாரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாரும் வியந்திருப்பீங்க. இந்த படத்துக்கு வந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது கலெக்ஷன் வந்து 50 crore கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. பட் நிஜமாவே ஒரு சினிமானா என்ன? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் தியேட்டர் ஃபுல்லாக இருக்கணும், ஃபேன்ஸ் விசில் அடிக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரீல்ஸ் வரணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு படம் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அந்த படத்தோட வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமும் எதிர்பார்த்த அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத திரைப்படங்கள் தான் சக்ஸஸ் ஆகும். அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மண்டாடியும் ஜாயின் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க, மண்டாடி சூப்பரா இருக்கு. நம்ம லைஃப்லயும் இப்படிதானே, எதிர்பார்க்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது, எதிர்பாராத பல சர்ப்ரைசஸ் வாழ்க்கையில் நடக்கும்ன்ற மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் தான் லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு எந்த ரூலும் கிடையாது. அதே மாதிரி ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்க எம்ப்ளாயி தான் அடுத்தடுத்து ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் சினிமாலையும் இருக்கு, லைஃப்லையும் இருக்கு. அது மாதிரி சினிமாவும் லைஃபும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இது ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமான்னு பல கருத்து நம்ம சொன்னாலும், எண்ட் ஆஃப் த டே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுன்றது முடிவு பண்றது நம்ம ஆடியன்ஸ் தான். அதனால இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க மண்டாடி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 50 crore மைல் ஸ்டோனை தாண்டி ஓடிட்டு இருக்கு. நினைக்கும் போது காலிவுட் ஃபேனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் டு என்டையர் டீம் அண்ட் ஆக்டர் சூரி, அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க. படமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா அட்வென்ச்சரா கடல்லயே ஷூட் பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் வரணும். ஸோ இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பா போய் இந்த வீக்கெண்ட் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டை கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் டு தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ. Only one. Radio Suno, kete kete, kutu kutu.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ കുനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show, my dear makale. Cinema set la oru director action sonna onniye camera roll agum, oru hero heroine nadichadukaprom scene mudichirum, idha cinema laya. Ana retake illama oru padam edutha eppadi irukum? Yes, adha patta paakaporom. Welcome back to the show, my dear makale. Evening, weekend evening la unga mind ku cinema flavor oda serthu life konja filter coffee la kalanda maari mix panni kudukra ore show da pakka tamil hollywood filter coffee la na unga yasho join panirken. இப்போ நம்ம சினிமா கவுண்டர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, த்ருவ் விக்ரமோட அடுத்த படம் ஜாக்கி அப்படின்ற டைட்டிலோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, நோ ரீடேக்ஸ் அலவுட். ரீடேக்கே இல்லாம எப்படிங்க ஒரு சினிமா எடுக்க முடியும்ன்ற மாதிரி அதே டவுட் தான் எனக்கும் இருக்கு. இந்த டைட்டில கேட்ட உடனே நான் பாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் வந்து

ஹீரோவும் நம்ம தான், ஸ்கிரிப்ட் ரைட்டரும் நம்ம தான். ஆனா என்ன, ஸ்கிரிப்ட் பேப்பர் மட்டும் நம்ம கொடுக்க மாட்டாங்க, அந்த டயலாக் வந்து கரெக்டா அந்தந்த இடத்துல தான் பேசி ஆகணும். இந்த ஜாக்கி நோ ரீடேக்ஸ் அலவுட் கான்செப்டும் நமக்கு ஒரு ஸ்மால் ரிமைண்டர் தான். மிஸ்டேக் ஆகலாம், சீன் வந்து பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம், ஆனா கேமரா ரோலிங்ல தான் இருக்கு, அதனால நெக்ஸ்ட் சீனுக்கு ரெடி ஆகி போயிட்டே இருக்கணும், அதான் வாழ்க்கை. இந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாலியான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷு, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക്. ഇത് ഫിൽട്ടർ കോഫി. ആക്ടർ സൂര്യ വേഴ്സസ് സിരത്തൈ കാർത്തി. 2026 പൊറുത്ത വരിക്കും அண்ணனுக்கு 2 படங்கள் வெற்றி, தம்பிக்கு 2 படங்கள் தோல்வின்னு முடிஞ்சிருக்கு. என்னதான் ஒரே குடும்பமா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கலாம், ஆனா சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டா காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். ஆக்டர் சூர்யாவும் ஆக்டர் கார்த்தியும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி தான் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவோட பியூட்டியே. ஒரே குடும்பம், ஒரே சினிமா இண்டஸ்ட்ரி, ஆனா 2026 பாக்ஸ் ஆபீஸ் ஜர்னி மட்டும் ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சூர்யா லாங் கேப்புக்கு அப்புறமா பேக் டு பேக் சக்சஸ். ஃபர்ஸ்ட் வந்தது தான் கருப்பு திரைப்படம். இந்த கருப்பு பாக்ஸ் ஆபீஸ்ல அரௌண்ட் 340 crore கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ், இந்த படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 240 crore கலெக்ஷன் பார்த்திருக்கு. ஸோ 2026ல சூர்யாவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா 2 இந்த லிஸ்ட்ல. சூர்யாவோட அடுத்த திரைப்படம் நவம்பர் 6 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. சோ ஹாட்ரிக் வருமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே டைம்ல பக்கத்துல பார்த்தா தம்பி கார்த்தி. கார்த்திய பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து எதிர்பார்த்த அளவு ரிசல்ட் வரலன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆன வா வாத்தியார், இந்த படம் பாத்தீங்கன்னா பெருசா ஓடல. அதுக்கப்புறம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன சர்தார் 2, இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா சக்சஸ் கொடுக்காத படங்களா இருக்கு. இப்போ கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா அவரோட அடுத்த படமான மார்ஷல் இந்த மூவில நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. சோ மார்ஷல் மிக மிக முக்கியமான ஒரு படமா இருக்கும் கார்த்தியை பொறுத்த வரைக்கும். சோ 2026ல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு டபுள் சக்சஸ், கார்த்திக்கு டபுள் டிசப்பாயின்மெண்ட் அமைஞ்சிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். தி ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ മൈ ഡിയർ മക്കളെ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നൗങ്ക യാഷോ, ഓൺലി വൺ റേഡിയോ സുനോ. நம்ம ஷோல நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். சினிமால சில காம்பினேஷனை கேட்டாலே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், இல்ல இவர் எப்படி அந்த படத்துல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் சேயோன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பாத்திருப்பீங்க. இந்த படத்துல நடிகரும் இயக்குநருமான சீமான் அவர்கள் இப்ப ஜாயின் பண்ணிருக்காராம். அதுவும் சாதாரணமா வந்து போற ஒரு கேரக்டரா இல்லாம இந்த படத்தோட ஒரு முக்கியமான கதாபாத்திரமா நடிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பொதுவா சிவகார்த்திகன் படங்கள்னாலே அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா காமெடி, என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி ஆடியன்ஸ்னு நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த சேயோன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட கதையே மதுரையை மையமா வச்சு உருவாகிட்டு இருக்கான். அதாவது மதுரை பேக்ரவுண்ட்ல என்னதான் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படத்துல வந்து மதுரை பிளேவர், எஸ்கே எனர்ஜி, சீமான் பிரசன்ஸ், அதோட சேர்த்து சனா சந்தோஷ் நாராயணன் மியூசிக், இந்த காம்பினேஷனை கேட்டாலே இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி வெயிட்டா இருக்கு. அண்ட் இந்த சேயோன் படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரோட முதல் படம் தாய் கிழவி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறமா இப்போ சிவகார்த்திகனை வச்சு இரண்டாவது படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இது செகண்ட் பிலிமா இருந்தாலும் இந்த படம் மீதான எதிர்பார்ப்புகள்லாம் ஃபர்ஸ்ட் பிலிமை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மை டியர் எஸ்கே ஃபேன்ஸ், கூடிய சீக்கிரம் மதுரை ஃப்ளேவரில் ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு, தரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த காம்பினேஷன் எப்படி ஸ்க்ரீனில் ஒர்க் ஆக போகுதுன்றதான் சினிமா ரசிகர்களோட மிகப்பெரிய சுவாரஸ்யமே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எஸ்கே சாங்கோட நம்ம ஷோவை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. ഇൻസിഡിയാൻ കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാൻഡ് പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി ഇൻസിഡി ആൻഡ് കോ ബൾവാ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show, my dear Makale. The Filter Cafe with me, Navunga RJ Yasho. Only one Radio Suno. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில போல சினிமா அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் கலெக்ஷன் கணக்கு போடலாமா? அதாவது சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், என்னன்னா எந்த படம் எவ்வளவு வசூல் ஆயிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம். எவ்வளவு வசூல் அப்படின்ற கேள்வியை கேட்காம ஒரு படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சதே கிடையாது. 100 crore, 200 crore, 300 crore, இன்னைக்கு 500,000 தாண்டி போயிட்டே இருக்கு. அதான் சினிமா. இந்த வருஷம் 2026 இதுவரைக்கும் 100 crore 100 crore கிளப்ல எந்த இண்டஸ்ட்ரி முன்னாடி இருக்குன்னு தெரியுமா? வழக்கம் போல பாலிவுட் இந்தி சினிமா தான் டாப்ல இருக்கு. ஹிந்தியில மொத்தமா 8 திரைப்படங்கள் 100 crore வசூல கடந்து போயிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா துரந்தர் 2 மட்டும் 1800 crore மேல போயிருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர்டர் 2, இது வந்து 450 crore. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூத் பங்களா அண்ட் தமால் 4, இந்த 2 திரைப்படங்களும் 200 crore வசூல கடந்து போயிருக்கு. இப்போ சவுத் இந்தியாவுக்கு வருவோம். சவுத் இந்தியால தெலுங்கு சினிமால 7 திரைப்படங்கள் இந்த வருஷம் 2026 வந்து 100 crore வசூல கடந்து போயிருக்கு. அதே மாதிரி மலையாளம்ல வந்து 4 திரைப்படங்களும், கன்னடால வந்து ஒரே ஒரு படமும், நம்ம தமிழ் சினிமால 5 திரைப்படங்கள் மொத்தமா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 100 crore பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து ஜாயின் ஆயிருக்கு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கருப்பு 340 crore, அதே மாதிரி ஜனநாயகம் வந்து 300 crore, விஸ்வநாதன் சன்ஸ் பாத்தீங்கன்னா 200 crore, அண்ட் டிசி அண்ட் பராசக்தி இந்த 2 படங்களும் பாத்தீங்கன்னா 100 crore. மொத்தமா 5 திரைப்படங்கள் 2026 வந்து 100 crore கிளப்ல ஜாயின் ஆயிருக்கு. ஆனா அந்த கலெக்ஷன் கம்படிஷன்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது, என்னன்னா இப்போலாம் வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குங்க. என்னதான் ஒரு சினிமா படத்துல ஹீரோ பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அதுக்கு மேல அந்த கதையில கண்டென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்ட் ஆஃப் மவுத், அதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் படத்துக்கு போய் போறாங்க. அதுவும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை தியேட்டர்ல தான் போய் பார்க்கணுன்ற மாதிரி 3 செட்டானா மட்டும்தான் படத்துக்கே போறாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா ஓடிடி நினைக்கிறேன்.

இன்னும் க்ளோஸர். ஹியர், ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡിയാൻകോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡിയാൻകോ ബൾവാ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഫിൽട്ടർ കോഫി, വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ. മൈ ഡിയർ മക്കളെ, വീക്കെൻഡ് ഈവനിംഗ്ല സിനിമ അപ്ഡേറ്റോട് ചേർത്ത് എന്റർടൈൻമെന്റും കലந்து കൊടுக்கிற ஒரே தமிழ் ஷோ நம்ம தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில. நான் உங்க யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. நம்ம ஷோல அடுத்த சினிமா அப்டேட் வந்தாச்சு என்னன்னா, நடிகர் எம் எஸ் பாஸ்கர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நடிகர் எம் எஸ் பாஸ்கரும் அவரோட மகன் ஆதித்யா பாஸ்கரும் இணைந்து ஒரு புதிய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மூவியோட பேரு ஃபீல் மை லவ். பேரை கேட்டோன்னே லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரிதான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து தமிழ்ல மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு மொத்தமா 5 மொழிகள்ல உருவாக்கப்படுதான். அதாவது ஒரு லோக்கல் லவ் ஸ்டோரி தான், பட் 5 லாங்குவேஜஸ்ல ரீச் ஆக போற படமா இருக்க போகுது. இந்த படத்தை வந்து ஹரி பிரகாஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஆதித்யா பாஸ்கர், அம்மு அபிராமி, ராஜய்யப்பா, நோபல் கே ஜேம்ஸ்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஆதித்யா பாஸ்கர்னு பேரை கேட்டோடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்ற ஒரே படம் 96. அந்த படத்துல சின்ன வயசு விஜய் சேதுபதியா ராம் கேரக்டர்ல சூப்பரா பண்ணிருப்பாரு. அதே ஆதித்யா பாஸ்கர் தான் ஃபீல் மை லவ் படத்துல வந்து முக்கிய ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு, அதுவும் அப்பா எம் எஸ் பாஸ்கரோட சேர்ந்து. எம் எஸ் பாஸ்கர் சார் பத்தி சொல்லவே தேவையில்ல. மொழி, பார்க்கிங் இந்த மாதிரி படங்கள்ல வந்து காமெடி மட்டும் இல்லாம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தனி லெவல்ல இருக்கும். குறிப்பா பார்க்கிங் படத்துக்காக தேசிய விருது நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. இப்ப அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரே படத்துல, அதுவும் ஃபீல் மை லவ் அப்படி லவ் ஸ்டோரியில 5 மொழிகள்ல ரிலீஸ் ஆக போற படத்துல வச்சிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமால வந்து நிறைய அப்பா மகன் காம்பினேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இது புதுசு கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு ஜோடியும் ஒரு தனி எதிர்பார்ப்பு உருவாக்கும். இப்போ அந்த லிஸ்ட்ல எம் எஸ் பாஸ்கரும் ஆதித்யா பாஸ்கரும் கை கோர்த்து ஒரு படம் பண்ண போறாங்க, Feel My Love. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் அப்டேட் வந்தா கண்டிப்பா நம்ம ஷோல ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டை கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். Stay tuned with the Filter Coffee with me. நான் உங்க RJ Yashu, only one Radio Suno. கேட்டு கேட்டு கூட்டு கூட்டு.

0: association with.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴുവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഫിൽട്ടർ കോഫി, വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദ ഷോ മൈ ഡിയർ മക്കളെ. ഇത് പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി വീക്കെൻഡ് ഷോ, ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. நான் உங்க யா ஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். அடுத்த அப்டேட் நம்ம ஷோல காலிவுட்டையே கலக்கிட்டு இருக்க தல ஃபேட்ஸ் சாரி ஏ கே எனும் அஜித் குமார் சாரோட முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்த படம் பத்தினது என்ன? ஏ கே ஃபேன்ஸ் ரெடியா மாமே?
3: ரெடியா மாமே,
4: எல்லா
2: நடிப்பில் ஆத்விக் ரவிச்சந்திரன் இயக்குற அடுத்த படம் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. படத்தோட பேரு டேர் டெவில். பேரே மாசா இருக்குல்ல, டேர் டெவில் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லுக்க பார்த்தாலே அதுல வந்து அஜித் சார் ஒயிட் கலர் ட்ரெஸ்ல கூலா சோல்ட் அண்ட் பெப்பர் லுக்ல மாஸ்டரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக்க பார்த்த உடனே நிறைய பேருக்கு பில்லா படம் தான் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த ஸ்டைலிஷான ஸ்வாகா இருக்கலாம், போஸா இருக்கலாம், எல்லாமே ஒரு ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் மூவி வைப கொடுக்குது. அண்ட் இந்த டேர் டெவில் படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா நவம்பர் 2nd ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் இந்த ஆத்விக் ரவிச்சந்திரன் டைரக்டர் ஆத்விக் அண்ட் அஜித் சாரோட காம்பினேஷன்ல வந்து ஆல்ரெடி முதல் படமா குட் பேட் அக்லி பாத்திருப்பீங்க. 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு பிறகு மீண்டும் இதே கூட்டணியில் 2026 அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க போறாங்க. ஆதிக்க பொறுத்த வரைக்கும் த்ரிஷா இல்லன நயன்தாரா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லின்னு மூன்று படங்கள், ஒவ்வொரு படத்திலயும் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் வித்தியாசமா கொடுத்திருப்பாரு. இப்போ இதே கூட்டணியில் மீண்டும் ஒரு படம் டேர் டெவில் ஒரு படம் தயாராகிட்டு இருக்கு. இதான் இப்போதைய அப்டேட் ஃபார் ஏகே ஃபேன்ஸ். அப்டேட்டுக்கு ஏத்த மாதிரி ஏகே பாட்டோட நம்ம ஷோ கண்டிப்பா பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஓன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ മൈ ഡിയർ മക്കളെ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫിയില. பல சினிமா அப்டேட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஃபில்டர் காஃபில சுகரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வரப்போற அப்டேட் மியூசிக் லவர்ஸுக்கு. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்ல, போமா போ வாய்ப்பே கிடையாது. எஸ் எவ்வளவு பேர் வந்தாலும் இளையராஜா இளையராஜா தான். ஒரு பக்கம் நம்ம மாஸ்டர் இளையராஜாவும், இன்னொரு பக்கம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாலே இதுல என்ன புதுசா பண்ண போறாருன்ற மாதிரி கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ், ரிஷிகாந்த், சனந்த் நடிக்கிற படம் தான் தோரத்தி. இந்த படத்துக்கு இசை நம்ம இசை ஞானி இளையராஜா தான். இந்த காம்பினேஷன்ல ரெண்டு சாங்ஸ் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் டபுள் விருந்து. முதல் பாடல் கல்யாண விருந்து.
3: கல்யாண விருந்து
2: இந்த சாங்கை கேட்டாலே 80s 90s காலத்துக்கே போயிட்டு ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பழைய காலத்து மெலடி ஃபீலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரசன்டேஷனும் இருக்கு. அந்த சாங் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரிலீஸ் ஆகி இப்போ 7 மில்லியன் வியூஸ் தாண்டி ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள அடுத்த பாட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த பாட்டோட பேர் வந்து முத்துமணி. இந்த சாங்கும் ரிலீஸ் ஆகி இப்ப 4 மில்லியன் வியூஸ் தாண்டி ஓடிட்டு இருக்கு. நம்ம காலிவுட் சினிமால ஒரு பக்கம் சாய் பியங்கரும், இன்னொரு பக்கம் ராக் ஸ்டார் அனிருத்தும் பாத்தீங்கன்னா மாறி மாறி நான் தான் ட்ரெண்டிங் ஸ்டார்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கடைசியா தான் வந்தாரு விநாயக்னு எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி போய் டாப்ல இருக்காரு நம்ம இசைஞான இளையராஜா. அவர் என்னைக்குமே டாப் தான், அந்த சந்தேகமே கிடையாது. பட் இருந்தாலும் அவர் போட்ட பாட்டெல்லாம் எப்ப கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நம்ம சைல்ட்ஹுட்ல சின்ன வயசுல கேட்ட ராஜா சார் சாங்லாம் 30 இயர்ஸ் கழிச்சு இப்ப கேட்டாலும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுவும் ஒரு பாட்டை கேட்கும்போது ஒரு பாட்டா மட்டும் இல்லாம பல ஞாபகங்கள்லாம் வரும் நினைக்கிறேன். அதான் ஒரு மியூசிக்கோட மேஜிக். அதனால மீண்டும் ஒருமுறை ராஜா சார் மியூசிக்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் காத்துட்டு இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு, சோ டபுள் சந்தோஷம். இந்த டோரத்தி படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்களாம், சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ரெண்டு பாட்டையும் ரிபீட் மோட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஷோலையும் ராஜா சார் மியூசிக்ல இந்த டோரத்தி மூவில இருந்து கல்யாண விருந்து பாட்டு ஆன் தி வே பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணி மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
1: ഫിൽട്ടർ കോഫി, വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളെ. നമ്മ കോളിവുഡ് മഹാരാജ ഇപ്പൊ ഹാളിവുഡ് പോരാറോ, கேள்விப்பட்டீங்களா? எஸ், இந்த ஒரு லைனே போதும் தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய அப்டேட். எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே. வீக்கெண்ட் ஈவினிங்ல உங்களோட சினிமா டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஸ்ட்ராங்கா மாத்திர மாதிரி நிறைய அப்டேட் காத்துட்டு இருக்கு. இது பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில நான் உங்க யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். நம்ம இப்ப பேச போற படம் மகாராஜா. நிறைய பேர் பாத்துருப்பீங்க. விஜய் சேதுபதியோட 50th படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல விஜய் சேதுபதியோட சேர்த்து அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ், நடராஜ், அபிராமி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனப்ப பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே நல்லா வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் சைனால ரிலீஸ் ஆச்சு. இப்போ இனி ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மகாராஜா படத்தை ஹாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாங்களாம். நம்ம காலிவுட் தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் ஹாலிவுட்ல மேஜர் ஸ்டுடியோ மூலமா ரீமேக் பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க. இதை வந்து அபிஷியலா அந்த படத்தோட ப்ரொடியூசர் சுதன் சுந்தரம் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நம்ம மகாராஜா கதையை இப்ப ஹாலிவுட்ல பார்க்க போறாங்க, ஹாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாங்க. இது வந்து வெறும் ரீமேக் நியூஸ் மட்டும் கிடையாது, ஒரு காலிவுட் தமிழ் சினிமாவோட கதை, அந்த திரைக்கதை, அந்த கதாபாத்திரங்கள் வந்து மொழி தாண்டி இன்னொரு சினிமா உலகத்துக்கு போகுதுன்றதான் உண்மை. சோ இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் ஹீரோ விஜய் சேதுபதி அண்ட் டைரக்டர் நித்தி. இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா இந்த சினிமா வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அமைஞ்சிருக்கு, அண்ட் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். சோ வெயிட் பண்ணி ஹாலிவுட் மகாராஜா படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு நம்ம ஷோல வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. My dear makkale, you're listening Radio Suno. Now, I'm RJ Yasho talk panit irukken. Only on your favorite show, Filter Coffee. Evening, ko oru strong ana coffee evlo mukkiyamo, adhe maari. Hollywood la, oru strong ana combination mukkiyam. Adhaavadhu, Hollywood-a porutha varaikku oru magic formula irukkenga. Oru padathile vandhu, padam hit aagununa, கரெக்டான ஹீரோ இருந்தால் மட்டும் பார்த்தாது, டைரக்டரும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த தியேட்டரில் விசிலு, சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங், அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் செலிப்ரேஷன், இந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. எஸ், உங்களுக்குலாம் தெரியும், சூர்யா சாரை பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அவரை பற்றி பேசினா மட்டும் பார்த்தாது, சிங்கத்தோட தம்பி சிறுத்தை இருக்கார் இல்லையா, நம்ம கார்த்தி சார், அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் ஆக்டிங்கை தாண்டி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். என்னென்னா, அவரோட படங்கள்லாம் பாருங்களேன், பருத்தி வீரன், தீரன், கைதி, மெய்யழகன், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒவ்வொரு படமே ஒவ்வொரு ஜெனர், ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படத்தோட ஸ்கிரிப்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஆக்டர் தான் கார்த்தி அவர்கள். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, நம்ம டைரக்டர் மோகன் ராஜா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஹிட்டான படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, ஜெயம், வேலைக்காரன், தனியொருவன், இந்த மாதிரி ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்த மோகன் ராஜாவும் ஆக்டர் கார்த்தியும் இணைந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு புது திரைப்படம் பண்ண போறாங்கன்ற மாதிரி அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து. டைரக்டர் மோகன் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் படங்களில் வந்து இந்த ஃபேமிலி எமோஷன், கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா சாரோட ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டைலில் கார்த்தியோட ஆக்டிங்கில் ஒரு படம் வந்தால் இது ஒரு செம்ம காம்பினேஷன் இன் காலிவுட்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். அண்ட் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் கார்த்திகிட்ட இருந்து கைதி 2 எப்போ வரும், அதே மாதிரி மோகன் ராஜா சார்ட்ட இருந்து இந்த தனியொருவன் 2 எப்போ வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த ரெண்டு படத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ஒரு புது திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன், படம் எப்படி இருக்கும், படத்துல என்ன மாதிரி சோசியல் மெசேஜெல்லாம் இருக்கும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்தி சாரை செலிப்ரேட் பண்ற மாதிரி கார்த்தியோட ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ், நான் மகாநல்ல மூவில இருந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். ஒரு விண்டேஜ் சாங் தான், பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கும், பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே. லைஃப்ல எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஒரு நல்ல காஃபிக்கும் ஒரு நல்ல பாட்டுக்கும் என்றைக்குமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுமா, அப்போதான் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. பட் நம்ம ஷோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கருத்து இருக்கும் இல்லையா. ஸோ கருத்து ஆஃப் த டே இன்னைக்கு என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா,
3: சித்தப்பா வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது.
2: கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைச்சது எதுவுமே நினைக்காது. எவ்வளோ சிம்பிளான லைன் இல்லை. சிம்பிளாக இருந்தாலும் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மீனிங். நம்மளாம் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் மோட்டிவேஷன் ரீல் பார்க்குறதோ இல்லைன்னா வந்து சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்குறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து டெய்லி எஃபர்ட் கொடுக்கணும். அதான் நம்ம சினிமா ஆர்டிஸ்ட்டும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அவார்டுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பிளாக் பஸ்டருக்கு பின்னாடியும், ஒரு ஹிட் சாங்குக்கு பின்னாடியும் பல பேரோட பல வருஷம் உழைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சினிமா பார்க்குறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் எடுத்துங்க. ஓகே, சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகிறோம். ஸோ இன்னைக்கு ஷோ வந்து முடிய போகிற நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஷோ நல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி கருத்து கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக போய் ரேடியோ சனோட இன்ஸ்டாகிராம் இல்லைனா வந்து ஆர்ஜே யஷோ அப்படின்ற போய் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க. நான் உங்கள் ஆர்ஜே யஷோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சனோ. குட் நைட், பாய் பாய், டேக் கேர்.

0: பதும் கேட்டு.
1: This is Radio Suno 91.7 FM, Qatar's happiness frequency. Now available on Vodafone Shuf app. நீங்களோட ரூட்டில் கூட்டுண்டு. Relax and recharge with 917 evening. 917 Power up your evenings with 917 evenings. ஞாயர் முதல் வியாழம் வரை வைகிட்டு 5 மணி முதல். Joy Alukas 917 evenings presented by Joy Alukas world's favorite jeweler
2: powered by
1: Khatrine Arabic Mandiyude best destination Zamzam Mandi Mandi Madbi Madfoon Madgut thodangi authentic Arabic cuisine de rizhi ariyam call 4001707
3: and
2: Marza Hypermarket be fresh be you visit your nearest store today.